புக ஆகுகிறோ எஜிங்கதி அனகு ஆ பிங்கோ திதோ ஹாய் போ அனகு ஆ பிதோ திதோ